0: மிளந்தா ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூம்ஸ், ஜதீத் லெபார்ட்ரிஸ், மொக்கமல் லைப்ரரி, தஜர்பிகார் ஃபேக்கல்டி, ஹாஸ்டல், பிக் அண்ட் டிராப், ஐ பிசியோதெரபி, ஓபிடிஜி, பெஹத்ரீன் சவுலத். ஈ இதாரோ சிந்த் ஹுகுமத் ஜே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கா மன்சூர் சுதா, ஐ பாகிஸ்தான் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில் கா தஸ்லீம் சுதா, லியாகத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஜோ டிகிரி யாஃப்தா ஆஹே. யாத் ரக்கோ, சீட்ஸ் மஹ்தூத் ஆஹின், தஹ கரே பேஞ்சே ரோஷன் முஸ்தபில் லாய், அஜுவி தாக்லா வச்சோ. ஐ ஹிக காஸ் கால், இதே மெடிக்கல் ஜா ஷார்ட் கோர்சஸ், ஓடி, ஹெல்த் டெக்னீஷியன், ஐ எம்யா சப் கோர்சஸ் பின் தீந்தா ஆஹின். அட்ரஸ், சிராஜுதீன் எஜுகேஷனல் காம்ப்ளெக்ஸ், செக்டர் 5, சக்கர் டவுன்ஷிப், மேன் பைபாஸ் ரோட், சக்கர். ராப்தோ 07111 56 35 642, ஐ 03108166111. خوش خبری ہدن جے مختلف بیماریوں میں مبتلا کندرا اے پس گردائی میں رہن وارن شہرن جلائے خوش خبری ایک روزہ مفت میڈیکل کیمپ جے میں جناح ہسپتال کراچی جو مشہور معروف ہدن جی بیماریوں جو ماہر سرجن ڈاکٹر محمد عمر مریضن جو مفت معائنو کندو تاریخ ہے 19 سپٹمبر چھنچھر جڈی ہے صبح 10 وگے کا مجھند 3 وگے تائیں ہدن جی بیماریوں میں مبتلا مریض ہدن اے جوڑن جے سور چیل اے کنرگ جو سور ہدن جی ٹی ائی کینسر بارن میں ہڈن جا مسئلا شوگر جے مریضن میں زخم جو نہ بھڑجن ائی ہڈن میں مبتلا مریضن جو اسپیشل چیک اپ کیو ہندو تے دیر چھا جی ان مفت میڈیکل کیمپ ما فائدہ حاصل کریو ایڈریس ڈاکٹر بھاگ چند شفا دی کیئر کلینک مین روڈ کندھرا رابطو 03-7831-71-2226
1: جی اے ایف ایم 88 نیٹ ورک سندھ کی آواز